0: This is Radio Marches.
1: நமஸ்கார்
2: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
3: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
4: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: ஷோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।

0: இது மொரிஷியஸ் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 1 மணி ஆகிறது. அன்பாண்ட மொரிஷியஸ் வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த இனிய இனிய செவ்வாய்க்கிழமை திட்டுக்கும் மத்திய வணக்கம். இந்நேரத்தில் அதாவது பிற்பகல் 1 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை இது உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சி. நாள்தோறும் நாம் வழங்கும் உங்கள் நிகழ்ச்சி இது, உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஜூன் மாதம் 9 தேதி. வைகாசி மாதத்தின் 26 நாள்.

எமது நிகழ்ச்சியில் முதப்பாகத்தில் வருவன பக்தி பொங்கும் பாடல்கள். சக்தியை போற்றும் ஒரு பாடல் மற்றும் தமிழ் கடவுளான திருமுருகனை போற்றும் ஒரு பாடலை உங்களுக்கு அளிக்கின்றோம். இந்த உயிரே நீ அம்மா.

பக்தி மிகும் பாடல்கள், அருமையான பாடல்கள் மத்திய நேரத்தில் கேட்பது மனதிற்கு அமைதியை தருகின்றன. உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் இறைவனின் மட்டுமே உள்ளது. அதை மறக்க முடியாது. சந்தோஷம் தரும் இச்செவ்வாய் கிழமையில் பக்தி பொங்கும் பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம். ஒரு திருக்குறளை

திரு நம் தேவ புலவர் திருவள்ளுவர் காட்டும் வழி, பிறவியின் நோக்கமதை பின்னமின்றி தேர்ந்து அற வாழ்க்கை காணதொரு ஆர்வம், முறையாக கொள்வீரின் வீடு பேறு கொள்ளுவதாம் என்பதுவே நம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் காட்டும் வழி. அரட்டுப்பால் இன்றைய அதிகாரம் ஒப்புரவறுதல் ஜூட்டி டு சொசைட்டி. மருண்டாகி தப்பா மரட்டற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண் புண். பொருள் பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு. உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும் என்பதே இதன் பொருளாகும். That is, if wealth be in the possession of a man who has the great excellence of benevolence, it is like a tree which has a medicine, which is a meticulous cure for disease. இதோ இக்குற பாக்களை கேளுங்கள்.

0: ஒப்புற வரிதல் இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் உண்டு. ஒப்புற வரிதல் ஜூதிது சொசைட்டி.
1: ஒப்புற வரிதல்
2: கை மாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு.
3: Le devoir ne réclame pas de récompense. Quelle récompense le monde accorde-t-il aux nuages ?

0: Dit-on que la générosité entraîne la ruine. Eh bah, cette ruine mérite d'être achetée, même pas la vente de soi-même.
1: அருளுடன் நலமுடன் வளமுடன் நட்புடன் சிறப்புடன் இனிது வாழ. அன்றைக்கும் நீயவே இன்றைக்கும் நீயவே என்றும் நீயவே திரைப்பட வரிசையில் உங்களுக்காகவே உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி வரிசையில் சின்ன சின்ன மது ஐயர் அபய் ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பழமை வாய்ந்த ஒரு பாடல் இது.

இந்த மத்திய நேரத்தில் இசை மயக்கம் இதமான இசையோடு கரையும் மனதிற்கு அமைதியையும் பேரானந்தத்தையும் தருகிறது.

அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இதோ வரும் அடுத்த பாடல். நேயரின் விருப்பப்படி நாம் வழங்கும் அடுத்த பாடல் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அல்லது 1900

அறுபதாம் ஆண்டுக்கு முன்பு வெளிவந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். சிறப்பாக இந்த பாடலை விரும்பி கேட்போர் தாத்தா ஜக்து, பேத்திவேணி, அகிலன், சந்தனம், பல்லவி, கருணா, யஷ்னவி மற்றும் ஜக்து குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்புடன் வழங்கும் இந்த பாடல். பழம்பெரும் பாடகர் காலச்சென்ற டிஎம் சுந்தரராசன் குரலில் வரும் ஒரு பாடல் இது. வல்லவனுக்கு வல்லவன் படத்து பாடல்.

தட்டுவ ஒரு பாடல் இது. மனிதர்களின் பார்வைகளுக்கு நடுவே அன்பான பார்வையை என்னால் துல்லியமாக அடையாளம் காண முடியும். காலடி சத்தம் கேட்கும் போதே அதில் இருக்கும் உன் காதலை நான் உணர்ந்து கொள்வேன்.

ஆமங்கையரே, இந்த மத்திய வெயிலின் நடுவே இந்த இனிய பாடல்களே அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை மென்மையான தென்றல் காற்று போல மனதை வருடுகின்றது. ஆனந்தமாக வாழ ஆடம்பரம் தேவையில்லை, அன்பானவர்களுக்கும் நம்மோது இருந்தாலே போதும், வாழ்க்கை இனிக்கும். இது வரும் அடுத்த பாடல் உங்களுக்காகவே. இங்கே அந்த வெண்ணிலா.

மின்னிசை பாடல்களின் சுவை தரும் பாடல்கள். நான் சொன்ன மாதிரியே மத்திய நேரத்தில் இனிய பாடல்களை கேட்பது மனதிற்கு அமைதியை தருகிறது. எமது நிகழ்ச்சியில் வரும் இறுதி பாடல் உங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பல நாட்களாக கேட்டிருக்கும் அக்கால படத்து பாடல்கள். தசவதாரம் படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல், அடிக்கடி கேட்க விரும்பும் ஒரு பாடல், முகுந்தா முகுந்தா வரம்தா வரம்தா. விமதி நிகழ்ச்சி இறுதிக்கு வருகின்றோம். நாம் அழைத்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ராவித்தா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலை மாலை 4 மணிக்கு சரியாக மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி தேவராகம் என்னும் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நிகழ்ச்சி வழங்குபவர் திருமதி கலைவாணி வீரன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நேர்களை அறுவரையில் வணக்கம்.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய செவ்வாய்க்கிழமை தோறும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், தேவராகம். இந்த நிகழ்ச்சி சரியாக 4 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை உங்களுக்காக ஒளிபரப்பாகின்றது. இதன் பெயரை போல தேவராகம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பக்தி பாடல்களை கேட்டு கொண்டிருக்கலாம். மற்றும் இன்று நாங்கள் விநாயகரை போற்றும் பக்தி பாடலோடு தொடங்குவோம். நம்முடைய உள்ளூர் கலைஞர் அம்மா அஜிதா மருதை குரலில் கணபதி கணபதியே பதையே.

அன்பு மக்களே, இன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 9ஆம் தேதி. இன்று நாங்கள் உங்களுக்காக பக்தி பொங்கும் பாடல்களை அன்புடன் தருகின்றோம். மற்றும் இந்த மாதமுடைய கார்த்திகை தினம் சனிக்கிழமை 13ஆம் தேதி, ஜூன் 13ஆம் தேதி அன்றைக்கு கார்த்திகை பூசை கார்த்திகை விரதம் இருக்கிறது. நம்முடைய தமிழ் சமய மரபில் முருகப்பெருமானுக்குரிய மிகவும் புனிதமாத நாளாக கார்த்திகை நட்சத்திர நாள் கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திர நாள் மாதாந்த கார்த்திகை என்று அழைக்கின்றனர். இந்த நாள் முருக பக்தர்களுக்கு மிகவும் சிறப்புமிக்க நாளாகும். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றமும் மன அமைதியும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அடுத்து வருவது விநாயகரை போற்றும் இன்னொரு பக்தி பாடல், வா வா கணேஷா என்னும் பாடல்.

புராணங்களின்படி சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட ஆறு தீ பொறிகள் சரவணப் பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகளாகத் தோன்றின. பின்னர் கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை வளர்த்தனர். அன்னை உமாதேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றிணைத்து ஆறுமுகனாகிய முருகப்பெருமானை உருவாக்கினார். இதனால் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுடன் நெருங்கிய தொடர்புடையதாக விளங்குகிறது. அடுத்து வருவது முருகனே போற்றும் ஒரு பக்தி பாடல். உங்களுக்காக இதோ நம்முடைய திருப்புகழ் வரிசையில் உங்களுக்காக ஒரு திருச்செந்தூர் திருப்புகழை கேட்கலாமா?

0: மாதாந்த கார்த்திகை நாளில் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி முருகனுக்கு திருமஞ்சனம் செய்து மலர்களால் அலங்கரித்து வழிபடுகின்றார்கள். பலர் விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புசங்கம், திருப்புகழ் போன்ற பக்தி பாடல்களை பாடுகின்றார்கள். ஆலயங்களிலும் சிறப்பு பூசைகள், அபிஷேகங்கள் மற்றும் பேரொளி வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்த பாடல் நம்முடைய பழனி மலைக்கு நான் வராமல் இருப்போமா என்று என்னும் பாடலை குரல் தருபவர் அம்மா கமலா பழனி அப்பன் அவர்கள்.
1: வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. பழனி மலைக்கு

கார்த்திகை நாளில் விளக்கேற்றுவதற்கும் தனி சிறப்பு உண்டு. வீடுகளிலும் கோயில்களிலும் தீபங்கள் ஏற்றி இறைவனை வழிபடுவது அறியாமை என்ற இருளை அகற்றி ஞானம் என்ற ஒளியை பெறுவதே குறிக்கிறது. தீப வழிபாடு குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. கார்த்திகை விரதம் உடல் மற்றும் மன ஒழுக்கத்தை வளர்க்க உதவுகிறது. விரதம் இருப்பதன் மூலம் பொறுமை, கட்டுப்பாடு மற்றும் இறை நம்பிக்கை அதிகரிக்கின்றன. மேலும் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நல்ல சிந்தனைகள் வளர வாய்ப்பு அளிக்கிறது. இதனால் மனிதன் ஆன்மீக ரீதியாக உயர்வடைகிறான். அடுத்த பாடல்களை நீங்கள் கேட்கப் போவது கந்தா முருகா, நம்முடைய அருணகிரி செல்வார் மகேந்திரன் பாலன் கிருஷ்ணன் குரலில் மற்றும் தீயாக தோன்றி அரண்மனை திரைப்படத்தில் அரண்மனை 3 திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் குரல் தருபவர் ஹரிஹரன் மற்றும் சங்கர் மாதேவன் அவர்கள். முருகனை போற்றும் பக்தி பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் மக்கள் பல்வேறு மன அழுத்தங்களையும் சவால்களையும் எதிர்கொள்கின்றார்கள். இத்தகைய சூழலில் மாதந்தோறும் கார்த்திகை போன்ற ஆன்மீக பூசைகள், ஆன்மீக சடங்குகள் மன அமைதியையும் நம்பிக்கையையும் அளிக்கின்றன. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து வழிபாடுவதன் மூலம் குடும்ப பந்தமும் வலு பெறுகிறது. முடிவாக, இந்த மாதந்த கார்த்திகை என்பது ஒரு சாதாரண நட்சத்திர நாள் மட்டுமல்ல, அது பக்தி, ஒழுக்கம், ஆன்மீக வளர்ச்சி மற்றும் குடும்ப ஒற்றுமையை ஊக்குவிக்கும் ஒரு புனிதமான நாளாகும். எனவே மாதந்தோறும் வரும் கார்த்திகை நாளை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அனுசரித்து முருகப்பெருமானின் அருளை பெறுவது அனைவருக்கும் நன்மை பயக்கும். அடுத்த பாடல் ஒரு பழைய பாடல், தேவையெல்லாம் அருளும்.

இந்த பழமையான பாடலை கேட்கும் பொழுது என்னுடைய பாட்டியை ஞாபகம் வருகிறது. இங்கே நம்முடைய இன்றைய தெய்வராகம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை தாத்தாமார்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் இந்த பாடலை நான் சிறப்பாக வழங்கி இருக்கின்றோம். ஏனென்றால் இது நான் சின்ன வயதிலிருந்து இருந்தபோது இந்த பாடலை நான் கற்றிருந்தேன். அடுத்த பாடல் ஆயி மகமாயி, பாலா எஸ் பூர்வஜா மற்றும் ஸ்ரீ கோமதி தாஸ் குரலில். இதோ அம்மனை போற்றும் இன்னொரு பக்தி பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு மக்களே, நீங்கள் அம்மனை போற்றும் பக்தி பாடலை கேட்டீர்கள். இனி இடம் பெறுவது உங்களுக்காக சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல், தேவார பாடல். போற்றி திருதடங்கம் என்னும் தேவார பாடலை நீங்கள் கேட்கலாம். மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 9ஆம் தேதி மணி சரியாக பிற்பகல் 4:44 ஆகிறது. இது மொரீசிஸ் வானொலி என்னும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

கைலை மலையானே போற்று போற்றி, கைலை மலையானே போற்று போற்றி. அடுத்த பாடல்களை நீங்கள் கேட்கலாம். அண்ணாமலை எனரசே என்னும் சிவனை போற்றும் இந்த பாடல் மற்றும் நம்முடைய உள்ளூர் கலைஞர் வனிதா நந்தினி தொப்ளாங் குரலில் நந்தலாலா என்னும் பாடலை, திருமாலை போற்றும் இந்த பாடலை நீங்கள் கேட்கலாம். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக பயனுள்ளதாக இருந்தது என நம்புகின்றோம். நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த செவ்வாய்க்கிழமை மீண்டும் இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நம்முடைய இரவு இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி 7 மணிக்கு தொடங்கி 7:30 மணி வரை ஒளிபரப்பாகும். அதை கேட்க தவறாதீர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: இசை அருவி புவனேஸ்வரியோடு.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இரவு நேரத்தின் இனிய அமைதியில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சூரியன் தனது பயணத்தை முடித்து ஓய்வெடுத்து விட்டான். பறவைகள் தங்கள் கூடுகளை அடைந்து விட்டன. மனிதர்களும் ஒரு நாள் முழுவதும் உழைத்துவிட்டு குடும்பத்துடன் அன்பான அரவணைப்பில் ஓய்வெடுத்து கொண்டிருப்பீர்கள். அடுத்தது இசை எனும் பயணத்தை தொடங்குவோமாக. இறை நாமத்தை இனிமையோடு முதல் பாடலை தொடங்குவோம்.

இரவு என்பது இயற்கை நமக்கு தரும் ஒரு பரிசு. ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கைக்கு சிறு இடைவேளை, சோர்வடைந்த மனதிற்கு சிறு அமைதி. அந்த அமைதியோடு இசையும் இணையும் போது அந்த தருணம் இன்னும் அழகாகிறது. அந்த அழகை மேலும் கூட்ட வரும் அடுத்த பாடல்.

நான் முழுவதும் வேலை பொறுப்புகளை கடமைகளை என்று நேரம் பறந்து விடுகிறது. ஆனால் இரவு நேரத்தில் குடும்பத்துடன் சில நிமிடங்கள் அமர்ந்து பேசும் மகிழ்ச்சியை ஈடு இணைய முடியாது. அந்த குடும்ப நேரத்தின் இனிமைக்காக அடுத்த பாடலை கேட்போமாக. சில வீடுகளில் இப்போது இரவு உணவு மேசையை சுற்றி குடும்பம் ஒன்றாக அமைந்திருக்கலாம். சில வீடுகளில் குழந்தைகள் நாளைய பள்ளிக்கு தயாராகி கொண்டிருக்கலாம். எங்கு இருந்தாலும் இந்த இசை உங்கள் இல்லங்களில் இனிமையை நிரப்பட்டும். இதோ அடுத்த திரைப்பட பாடல்.

இசை என்பது நம் மனதின் கண்ணாடி. நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், சோகமாக இருந்தாலும், அமைதியாக இருந்தாலும் இசை நம்மோடு பயணிக்கிறது. உங்கள் மனநிலைக்கு துணையாக அடுத்த பாடல். இன்றைய நாளில் நீங்கள் சாதிக்க சிறிய வெற்றிகளையும் நினைத்து மகிழுங்கள். சில நேரங்களில் நாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். இரவு நேரம் அதையும் நினைவூட்டுகிறது. இதோ மனதை வருடும் அடுத்த பாடலை கேட்டு மகிழ்வீர்களாக. வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.